தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்தரிகிடு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்தரிகிடு தக்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தத்திமி ததிமி தச்சனு தக்கித தரித தனத தனுத